என் காசு நெகில்ல அண்ணா அண்ணா அண்ணா அண்ணா அண்ணா அண்ணா அண்ணா ஓய் அண்ணா சம்கே அண்ணோலி கையான பார்த்தா அண்ணா நம்பலோ அண்ணா நம்பர்லாம் கோகோன்னு சில்லுங்க ஈஷே 91,000 91 கங்கிராச்சுலேஷன் அண்ணா மத்தியத்தில்

0: ஜேதப் குலின்சின் காகோய்தித்தா சைத்லோன் புபேத் கசரத்தா நீத்துலகுய் வெக்கிபைமே தினோகின்டோ கிகுரனோன் வல்டோன் போர் தசத்தாய் தேசியத்திரமாருத்தினைக்கிபாகிலமின்தைசியக்பாகலாங்குவனைக்கிபாகிலமின்தைசியக்பாகலாங்குவனைக்கிபாகிலமின்தைசியக்பாகலாங்குவனைக்கிபாகிலமின்தைசியக்பாகலாங்குவனைக்கிபாகிலமின்தைசியக்பாகலாங்குவனைக்கிபாகிலமின்தைசியக்பாகலாங்குவனைக்கிபாகிலமின்தைசியக்பாகலாங்குவனைக்கிபாகிலமின்தைசியக்பாகலாங்குவனைக்கிபாகிலமின்தைசியக்பாகலாங்குவனைக்கிபாகிலமின்தைசியக்பாகலாங்குவனைக்கிபாகிலமின்தைசியக்பாகலாங்குவனைக்கிபாகிலமின்தைசியக்பாகலாங்குவனைக்கிபாகிலமின்தைசியக்பா
1: nyingine tano ambayo inaendelea hapa Siaya. Hizo barabara tumeweka budget ya bilioni 32 kujenga barabara kilomita 400 mpya hapa Siaya. Mnasema tuendelee masiendelee? Niwaulize, hii Siaya si barabara zote zilikuwa hapa zilikuwa zimekwama? Zilikuwa zimekwama, si ni kweli? Hata hii bridge zilikuwa imekwama? Ndio mimi nawaambia, tukisonga mbele, hii Siaya, hii Nyanza haitawachwa nyuma tena. Mambo ya siasa ya chuki na ukabila ya zamani tumemalizana nayo na serikali ya Broadbase.
0: Kongonoli higana kuchigile teksetirmaye tietirin baddoko ye nemitinen kauntin otan basiya ya kuma kondinen otan bainit kule koko taban kora serkali nirabin ke billioni shega taman che gimiten baishonik ke mahmarna to shek miten en aino shega blo economy en logo ikalage ko chera president William Ruto bik baimone ko stoin ke kondoi ke bake beratane chele baishonik ke ba serkali shega maule matindo ite tuta galak tugala shega banda ta gabanten le to gitu ke mere ro shak bolla to shek ba rion data association ke ne ta bik ba emet onali en osengen miten en kauntin ba siaya kamara bruto gole gite namakin ge kondoi chotan kityo gene gone ko parainwe ge cheba anan braine ke chenin serkali ama tindo ite tute galak tula ishe bo kanam tai ta panda tai nebo bike bo imit.
1: Hawa watu jameni, mina wauliza nyinyi watu wa Usenge. Mina wauliza nyinyi, wale watu ambao tunashindana na wao, wale watu mumesikia agenda yao? Mumesikia mpango yao? Walianza wakasema ati united opposition. Unity ikakosekana, sasa wanaongea in tongues. Wakaenda wakasema alternative government. Wakaambiwa alternative government lazima ukure na alternative ideas, ukue na alternative vision, ukue na alternative agenda. Wakakosa hiyo yote. Sasa wamekwama pale kwa kisirani ya one term sijui must go. Wamekwama pale kwa matusi sijui ya Kasongo, sijui mwizi, sijui nini. Wale watu wako down mbaya sana bana.
0: Kama arabro tolete seta eko beti takine te kondo icho tan chile paishoni ki ba serkali nyen ko suka ina matindo ite tute galak tula agote ene kwenu nywana.
1: Mimi nasema hivi bila ya taswi.